அனிமா முதலஹியான தெருவுமக்கி நபி பே கலகம் ஒக்கமென்னூனே அதி முதலஹியான தெருவா மீஹா எமீஹகு ஹியான தெருவி தகச்சாயகே கயாமெத்வஹும் எகலாங்க ஹதரதங் அன்னானே திங் கொம்மெ நஃப்ச கம்மெ எ நஃப்சிங் ஹோதி கமெக்கெ ஜஜா ஃபுரிஹமய லிபி தெவ்வானே எவரென்ன பே இன்சாஃப் நுக்குரவ்வாகுத்துகே.